செம்பல் பாபுரே பாமுன் மிருங்கனு கப்பா வியாக்கிரமுன்னு வியாபாதிச்சிம்போத்து.